0: ஜெகன்மோகன் படத்தை பயத்தோட பார்த்தா நீ ஜெயமாலனோட இடுப்ப பாத்துட்டு சொன்னால் தானே
1: உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல.
2: மச்சி எம்டி வராரு.
0: இன்ன விலகி தெரியாம பூதம் வருது.
3: ஹே டான், யெஸ்டர்டே மேரேஜ், டுடே ஐ கம்.
1: சார், ப்ரொஃபஷன் இஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப் சார்.
3: சூப்பர் மா. 5000 இன்கிரிமென்ட். ஓகே.
1: தேங்க் யூ சார், வாங்கிக்கிறேன்.
0: ஏய், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போயும் போய் 5000 ரூபாய் இன்கிரிமென்ட் இங்க வந்து வேலை செய்யற?
3: டான், சார், யெஸ்டர்டே நைட் வாட் ஹேப்பன்ட்?
0: முடி ஓட்டன முள்ளமன்றி சொல்ல மாட்டேன்.

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: இல்லன்னா ரெண்டு பேர்ல காட்ட நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வயித்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க நீங்க?
3: நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீல.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஆபரேஷனை மாத்தி பண்ணிட்டா
4: டாக்டர். சின்ன தப்பு.
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா ஏ கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்?
4: பேராண்டி பேராண்டி.
2: ஏய் டாக்டர் எங்க?
0: அங்க
2: அங்க.
0: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கண்ணுகிட்ட புடிச்சு குடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு. எனக்கு வலது கண்ல ஆபரேஷன்
5: பண்ணீங்க.
2: நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
2: டாக்டர், நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்து டேடி தானே?
6: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர்கண்ண திறந்துட்ட, நானும் திருந்திட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழு விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா?
6: சுமாரா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம்னு இருக்கேன்.
4: மகன் திருந்திட்டான்.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: வாட் ப்ரோ, நடனம் சாங்கா
2: பாங்க?
1: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகெயின் பாங்க?
2: இல்ல சாங்கு.
1: சாங்கு எங்க பாட?
2: வாங்க வாங்க.
1: என்னன்னா
2: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா.
1: சரியா புரியலண்ணா.

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க. இவ்வளவு தானே, நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: Thank you sir.
2: வாச்சாம் கிரேட்டா. Thank you sir.
1: எஸ் கே.
3: எங்கடா போய் தொலைஞ்சீங்க?
1: காவல் துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு.
2: அவ இப்ப எங்கடா போனா?
3: இதோ உள்ள தான் போனா.
1: என்னடா இது, இந்த பில்டிங்ல எங்கயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழ வச்சிருக்கங்களா?
2: மிஸ் பண்ணிட்டேன்டா.
4: டேய், டென்ஷன் ஆகாதடா. முத தடவை லவ் பண்றேன், அப்படிதான் இருக்கும்.
2: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
4: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவள பத்தி எல்லா விவரமா டீடைலா உனக்கு சொல்றேன்.
1: இவன் இதையே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரேன்டா.

0: மஞ்சு அத்தை, உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கேதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவ அம்மில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம கம கம கம கம கம சமைச்சு மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்ட உன் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்தை, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்.
1: கொஞ்சம் இருந்தா வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீனை வாங்கின வேட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்கேன், பாத்து கால வரதாயி.
0: டேய், என்ன சித்தப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிட்டா, வச்சு கொடுத்தா.
2: நீயே வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா.
2: ஓ, ரெஞ்சிடா, 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பார்க்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
2: ஏண்டா போன கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா, சரியான அலைஞ்சா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைபு தானே.
1: ரைட்டு.

0: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்த என்ன இப்படி கவுத்துட்டே?
1: அடா பாவி, கிளார் அடிக்குதா ஹெட்லைட்ல இருந்து? நீயா கவுத்துட்டு என்ன கவுத்துட்டேங்கறியடா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
0: நீ யாரு அத கேக்க?
1: என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் அத்தா.
0: ஆச்சா ஆச்சா ஆச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு.
1: சொல்லு.
0: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க. ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா?
1: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
0: மரம் வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற?
1: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
0: தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு, எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே? சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தை சீட் வந்துச்சே.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவை லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டே. ஐயா, நீயா சீட் எழுதுவ, அத நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான். ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுக்கு இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறான் ஆத்தா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமைச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்.
2: சந்தேகப்படாதயா,
1: எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பார்க்க கூடாதா?
1: பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போவில.
2: தொட்டை இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம்.

0: எங்களை காப்பாத்துங்க.
1: என்னடா மாலையும் கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே
1: எதிர்பார்க்கணும்.
2: ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல.
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க
2: தானே?
1: ஃபாலோ மீ. பாத்தீங்களா, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே?
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஓகே,
3: கட்டா தாலிய அட்ரா மேலத்தை ஊட்டிக்கு
1: போயிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்க.
1: இருக்கட்டும். எப்படி,
2: மிக அற்புதமான தீர்ப்பங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவனுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
4: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்க.
1: இதா என் போலப்பா, அதெல்லாம் முடியாது, போயா. இனிமே யாரு வந்தாலும்
5: நிறுத்துங்க.
1: செய்த பாவத்துக்கு நானே பரிகாரம் தேட போறேன்.
2: என்ன செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: அழகி, இந்த அருகடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தான்.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பர் சொல்லு.
0: அதான் நான் சொன்ன 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா,
0: பேசிக்கிறேன். தீர்த்தக்காவா? நான் தாக்க மாடசாமி பேசுறேன். நேற்று பைய குடிட்டு மெட்ராஸ்ல வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ண 5 மணிக்கு உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுலதான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்தாள கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவு?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு.
2: கூப்பிடு.
0: எங்க அக்கா
2: மாதிரிதான்
0: ஓடியாருதா? அக்கா அமிர்த அக்காவா? என்ன பத்தா ஆத்தா, உன்னை விட்டு ஒரு நாள் கூட புரிஞ்சிருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பத்தாமா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும், உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கா இல்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான், அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்க மாத்த கொஞ்சம் அடிச்சு காசை புடிஞ்சிரு. என்ன? அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி 2 செம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரிய மருந்தா காசாக்கி உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்க? ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காளா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்கா பிள்ளைங்க? என் தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்கு சொல்லி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பிள்ளை எப்ப பிறகு டாக்டர் தெரியாதுங்கிறானா? சரி வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்ட. அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா மிச்சம்னா காப்பி கண்ணியை குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லு.
0: எங்க மிஷின் பச்சை கட்டுதா மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு? ஏய், 650 ரூபாயா புள்ள? இந்த போன் பேசுனதுக்கு 650 ரூபாயா? மாப்ள, எனக்கு அப்பயே தெரியுமடா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பரியா?
0: கோடு நம்பரு, ரோடு நம்பரு, உன் வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டுறா உங்ககிட்ட.
2: அது போடாம எப்படியா பேச?
0: நான் பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன், 200 ரூபா
3: பேசிருக்கேன்.
2: கொஞ்சம் கேளுங்கயா, போன் பண்ணனு வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போன போட்டு கையில கொடுத்தேன், பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா. என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு 60 ரூபா எடுத்து வர்றாயா?
3: எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா?
2: இல்லையா, கோன் நம்பர் தான் இஷ்டா நம்பர்.
0: ஐயா நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோர் நம்பர் நான் வந்து கேட்டனா? நான் கேட்டனா? உண்ட கேட்டனா? ஏ நம்பர் மட்டும் தான் உன்னை போட சொன்னேன், அதால ஓடல.
3: கொஞ்சம் இருங்க பாருங்க, உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்னையா நீ நடவ கடலமா பேசிக்கிட்டு இருக்க? கோர் நம்பர் நான் எதுக்கே தெரிஞ்சுக்கிறேன்?
3: இல்லப்பா,
0: இஷ்டா நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.

0: பின்னால எத்தனை போனு எத்தனை ப்ரோக்ராம், டயர்ட் ஆகி போச்சுடா சாமி. டேய்
1: என்னடா,
0: கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிடா.
1: கொண்டு வரேன்.
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா? எப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா, என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா?
2: டேய் என்ன நக்கலா, என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவற மாதிரி மாதிரியா இருக்கு. நான் பகவதியோட பரம்பரை,
0: சின்ன பகவதி. சின்ன பகவதியா?
2: புரியல, குட்டி தாதா.
0: எங்க ஊர்ல தாதா முகரைய பாரு.
3: மதுர மதுரதா
4: கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் தான்.
3: தன்னது மதுரை தூக்கிடுச்சு அடக்கார ரகம் பிடிச்சவனா இதுக்கு என்ன கிற?

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன

0: தாத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும்.
1: ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா நீ, எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு?
0: அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன்.
1: ஆடா பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா, அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல ஒரு பிட்டும் 8வது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா.
0: இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர்
1: ஆத்தா? அதை நான் திருட்டு விசிடியில் ஏற்கனவே பார்த்துட்டேன்
0: ஆத்தா.
1: இதுக்கு முந்தின கெட்டப்பில் பார்த்தண்டா. டேய், குறைந்த பட்ஜெட்டில் தான்டா படம் எடுக்க சொன்னாங்க, குறைந்த துணியில் படம் எடுக்க சொல்லலடா.
0: இந்த கம்பெனி உங்கள் பேரில் தான் ஆரம்பிச்சிருக்கேன்.
1: இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியாக ஆத்தா பேரில் ஆரம்பிக்கிறதுக்கு? அதில் என்ன 100 கப்பலாக ஓடிக்கிட்டு இருக்கு? இதோ பாருடா, ஆத்தா பேரில் கம்பெனி ஆரம்பித்தா மட்டும் பத்தாதுடா, அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும்.
0: அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை துவம்சம் ஆயிடும்.
1: அப்படியா நீ தொழில மாத்திக்க?
0: ஜூனியர் அத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க.
1: நீ நல்லா ஓடுவியா?
0: ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தத்துல நான் தான் முதல் மாணவன்.
1: அப்படினா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி.
0: எதுக்கு?
1: எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் ஃபண்ட் நடத்து, யாரை ஏமாத்தாத, போயிட்டு வா. அட பாவி, சிட் ஃபண்ட்னு சொன்னே எனக்கே துண்டா.

ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
1: What's your problem?
0: No marriage.
1: No marriage?
0: Yes.
1: What's your name?
0: Kalyana Sundaram.
1: Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me?
0: Okay. Ayya na thali kunduvile. Na enna pannuve?
1: I have a wedding ring.
2: Don't touch her. Hey Maria, what is happening?
0: இவங்கள யாரமா உன்னோட சொந்தக்காரங்களா?
1: No. All are my husbands.
0: Husbanda? மொத்த எத்தனை பேரு?
1: மொத்தம் 11. பாடி பெற்றோர் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
0: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல் இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல. ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டே வா, முதல்ல பசங்க நடத்திடும்.
2: Today is my quota.
0: Wait,
2: your quota next year, March 15th.

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு

0: Himalaya.
1: முடிச்சிடலாமா?

dime quién es tú, ta, d.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

செய்கேனி மஞ்சள் குங்குமம் இழந்தான் பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து

0: சின்ன பொண்ணு நான் சின்ன பொண்ணு நான் பத்து பொண்ணு நான் அப்படி இல்லை என்னை மறந்து வாங்கி கேட்டுனா சின்ன பொண்ணு
1: தந்த மாங்கா.

0: நெருப்பிற்கு சேர்க்க முடியலே, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கேட்க முடியலே, அடுத்த வீட்டு அத்தமகளை பார்க்க முடியலே. சுரங்கனி
1: சுரங்கனி சுரங்கனி சுரங்கனி சுரங்கனி கமாலி கனவா.

0: ஏன் இங்க ஒளிஞ்சின்னு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: இந்த புரோக்கர் போய் வர்றேன்னா ஆளே காணாமே. எப்பா ஒரு வாழைப்பழம் கொடு.
1: ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா?
2: சீப்ப வச்சுட்டு அவர் என்ன தலையா செய்ய போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா?
0: ஏய்யா நீ பேசுற நானும் பேசுறேன், அப்புறம் எங்க இருந்து பேச்சு வருது?
1: இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க.
2: திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும், அப்படியே இருக்கு.
0: ஏன்னா டோல எங்க போடுறது?
2: பேங்க்ல போடு.
0: பேங்க்லயா?
2: கீழே போடுறா கேன.
0: அதே எடக்கு அதே மடக்கு.
2: சரி எடக்குனா என்ன மடக்குனா என்ன?
0: ஆஹா அதே சண்டாளம் தாயா. யோ ஒளிஞ்சிடலான்றது போதும், வெளியே வாயா.
3: யோ அம்மா
0: யோ என்ன ஆச்சு?
3: என்ன ஆச்சு? ஒரு வாழைப்பழத்தோட ஒழுங்கா போட தெரியல, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி.
0: இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆகுண்டா ஏன் அந்த ரூட்ல வர்றீங்க? ரொம்ப புண்படுத்துறாங்க.
1: புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்குனே இந்தாங்க.
0: ரொம்ப நன்றிப்பா.
2: சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட்டை பிடிக்குது பார்.
0: உன்னோட பெரிய அளப்பிரியா போச்சுப்பா. ஆமா நீ எங்க இருக்க? உசுருல இருக்க? ஆவியா இருக்க?
2: ஆவியா இல்ல ஜூவியா இருக்க.
0: ஜூவியாவா?
2: ஜூவினா ஜூனியர் விகடன்டா முட்டாள்.
0: எங்க?
2: இங்க இங்க பாரு, ரைட்ல பாரு, லெப்ட்ல பாரு, மேல பாருடே.
0: என்னை
2: விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போதைக்கு செல்கிறேன், விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பட்சே ஞான் ஓமினே ஞான் கேட்டே மாறி.

0: வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா.
1: வெல்கம் முஸ்தி வேலன் போலீஸ் போர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறை எல்லாம் பிறக்கி போட்டு அரை லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்சே டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க.
1: கேவலமானவன் சொன்னதான் ஞாபகம் வருது. ஓ மாமனார் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
2: கரெக்டா கேட்டீங்க, அவர் ரொம்ப கேவலமான வேலை தான் பாக்குறாரு. காமெடி
0: கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத.
1: இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசாணமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார்.
3: பட்டபாளையம் போய் சொல்லுங்களேன் சார், உங்க மாசாணமூர்த்தி உங்க முன்னால மாதிரி நிக்கிறேன்.
1: வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா?
0: ஏனி வேணா இன்சே, தோ இவனுக்கு ரெண்டு பேர் வேணா கொடுங்க. இதுக்கப்புறம் இவனை திருடன ஓடி துரத்தி புடிச்சலாம் ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீல் புடிச்சு வேணா வாங்கலாம்
3: சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி, இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிற பொழுது ஐ அம் வெரி மச் ப்ரவுட் ஆஃப் யூ சார்.
0: அதான் அவார்டு வாங்கிட்டல்ல, அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிகிற பை பாடையா பரலோகம் போயிட போற?
3: ஒண்ணு மட்டும் சொல்லுங்க.

0: மோகனபால் படம் பாத்திருக்கே இல்ல, சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா இல்ல, அப்புறம் எதை வச்சுதான் இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினு சொன்ன? சொல்றா சொல்லு, போல
1: சொல்றீங்க.
0: நான் என்ன கிழவனா?
1: தம்பி சொல்றேன் சொல்லி, இவருதான் சொல்ல சொன்னாரு, பாத்த நடக்கிற ஊருக்கு எல்லாவா பத்து பத்து ரூபாய் தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதிரி அந்த தவறுகாரன் காதல் ஓடுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
2: நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா?
0: ஒரு விளம்பரம்.
2: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க, தனக்குத்தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க, ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்கன்னா போக மாட்டாங்க, அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தார்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்து நீ எப்படி பெரிய இது மாதிரி சொல்லு.
3: கொஞ்சம் சும்மா இருங்க, என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிறக இந்த கரைய கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
2: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய்ய. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்ன தெரியண்ட, எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. ஏய் இப்படி போடு போடு, உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.

0: வித்து போயிட்டான் பாத்தியா, நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திரு திருவா அலையறேன். பின்ன என்னடா இன்டர்வியூ இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா.
1: நீ ஏன்டா வேலை வேலை அலையற, நீயே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே.
0: அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இதை வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. போங்கடா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட். அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, செஞ்சியா?
2: இல்லடா, நீ உஷா சினிமா கூப்பிட்டான் போயிட்டேன்.
0: போடா நீயும் ஐடியாவும். நாயர், இவன் டீ நாய்க்கு ஊத்து.
3: நாயர் கேன்சல்.
4: டேய் மனோ, காலையிலேயே டென்ஷனா இருக்க.
0: பின்ன என்னடா, உன் ஆளை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து தரேன்ட்டு உயிருள்ள வரை உஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க.
4: டோன்ட் வரிடா, அவ பேர் சத்யா, வயசு 21, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு கோமதி, நிர்மலான தங்கச்சி இருக்கா, வீடு நம்பர் 21, 12th அவென்யூ, அசோக் நகர்.
0: இந்த பின் கோட விட்டுட்டியாடா?
4: 600083.
1: வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூடா.
1: கங்க்ராட்ஸ்.
4: தேங்க்ஸ்டா.
0: என்னதையும் வாங்கிக்க.
4: தேங்க்ஸ் அம்மனோ.
0: என்னடா ஒரு தேங்க்ஸ் சொன்னதை போய் இவ்வளவு பெருசுபடுத்திக்கிட்டு. நேத்து எங்க வீட்டில் நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக போன என் ஒய்ஃபோட காலு என் மேலே தற்செயலாக பட்டுருச்சு. அதுக்கு போய் சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு கீழே விழுந்து அழுது புரண்டு.
4: அப்படியா?
0: ஆமா.
5: என்ன
0: தெரியாம பட்டுருச்சுடா.
5: இப்ப என்ன
0: மறுபடியும் தெரியாம பட்டுருச்சு.
5: இப்ப தெரிஞ்ச படம் பாருங்க.
0: அம்மா.

அழகுதே, ஏதேதோ நினைவு தோணுதே, எங்கேயோ இதயம் போகுதே, பனிக்க

0: மாப்பிள்ள பவித்ரா எங்கடா?
1: அதான் மாப்பிள்ள, நானும் தேடா எங்க காணுமே.
2: May I help you?
1: ஹெல்ப்பா? கையாட்டல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா?
3: மாப்பிள்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
1: அப்புறம் மாப்பிள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதெல்லாம் மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்பு தான், கரடி போட்டு கவர் பண்ணு.
3: மாப்பிள வந்துடா. மாப்பிள கையில தான் காசு வச்சிருக்கியா?
1: எதுக்கு
3: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சம் மாச்சு கௌரவமா இருக்கும்.
1: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகியம் விக்க போறேன்?
3: என்னது லேகியம் விக்கிறியா?
2: ஹலோ, என்ன வேணும்?
3: டிவி.
2: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் இது 3D. என்ன வேணும்?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
2: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
1: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
3: மேல ஆண்டனாவோட வரணும்.
2: சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது.
3: அப்போ டேப் ரெக்கார்டர் இருக்கா?
2: சாரி.
1: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும்தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நான் கடை நடத்துறீங்க, எது கடையில இல்லன்றாங்க?
4: பவித்ரா, என்னமா கஸ்டமர்கிட்ட பிரச்சனை?
1: வாங்க உடஞ்ச பானை மண்டை. டேப் ரெக்கார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
4: டேப் ரெக்கார்டர் இப்ப யாரும் யூஸ் பண்றது?
3: நாங்க யூஸ் பண்றோம். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி, பக்தி பாடலாம் கேட்டு தமிழ வளப்போங்க.
1: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
3: சகீரா,
4: புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க.
2: சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
1: போய் டேப் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
2: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
3: என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
2: என்ன டபுள் மீனிங்கா?
3: இல்ல உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
2: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
1: ஏங்க ஏன் டீ கடையில டிஃபன் விக்கிறது இல்ல, அடகளை ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நாலு சாமான் வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க?
2: ஹலோ, என்ன பேசுறீங்க?
1: மாப்பிள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம்.
2: உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போதே நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
1: என்னங்க
3: நினைக்கிறேன்?
1: சண்டை போட்டுருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.

0: ரகுவரன் கொஞ்சம் பெப்பியான ட்ராக்கா இருந்தா பெட்டரா இருக்குமே பாய்ஸ்லாம் ஃபீல் பண்றாங்க.
1: என்னடி ஒப்பாரி கூட குத்து பாட்டில தான் வைக்கணுமாடா?
0: வெல் யூ நோ தி ரீச் இஸ் பெட்டர்.
1: ஓ மை காட் சரா.

Thank you.

0: போற மாலைய போய் உனக்கு போட சொல்ற ஓரமான இல்லையா என் ஒழுக்கு
1: கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம். அவன் சத்தம் போடாம வீடு போய் சேரணும். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏண்டா நீ போகலையா?
2: அடிச்ச உனக்கு உங்க அக்கா வீடு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல.
3: இப்ப
2: எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

0: தெய்வான் பாத்திக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன்.
1: 45 லட்சம் கூட முடிச்சிருக்கமா? 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையஸே ஹாப்பி பண்ணியானோ, கஸ்டமர்ஸே ஹாப்பி பண்ணியானோ, பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களே.
0: சாரி மாப்ள,
1: அந்த கான்ட்ராக்ட் அந்த கலிபோர்னியா ஃபைல் அதான் அக்கல்ல வச்சிருக்கேன், நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு?
2: 1 கோடிங்க.
0: யோ, 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபா.
1: ஆளா ஐயா, அதை விடுங்க மாமா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பாவது கொடுத்துக்கலாம்ல? இல்ல, இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேடம் பேசிருந்தல, அப்ப கொடுத்துக்கலாம்ல?
0: வெய்ஜி வெய்ஜி, குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, பிளைட் லேட் ஆட்டாங்க.
1: ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்.
3: நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா, ஓகே ஓகே, ஐ வில் திங்க்.
1: யோ, என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிருந்து சொல்றான்? இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது, பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது?
4: எப்பா சாமி, போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. ஊம படம் பார்த்த எபெக்டா சாமி. மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில்தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். ஆனா அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேச மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல, குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ
0: மாப்பிள்ள?

0: இங்கே இருக்கீங்க. ஒண்ணு
1: யாருமே தெரியாது, என்ன பழகுன மாதிரி வந்து பேசுற.
0: யார் ராணிக்கு என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுனே, உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த பையன் கொஞ்சம்
1: வச்சிங்கண்ணே, என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற, நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன், அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன், பரவாயில்லையா?
0: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: நான்தானே பெருமாள்.
1: என்னடா
2: அண்ணன் எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பையன் எடுத்துட்டு
1: சொன்னாரு. ஓ, அந்த பெருமாள் நீதானா?
2: என்ன
1: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே.
1: அட, அறிவு கிட்ட வழுக்க பயல, அந்த மாதிரி எல்லாம் யாரையும் நம்பாதரா? ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
1: இது என்ன பொட்டலாம்?
2: கஞ்சா பொட்டலாம்.
1: கஞ்சாவா?
2: ஒரு தடவை வந்து எல்லாம் பழகி போன வாங்க.

0: குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா?
1: இடுப்புகள்
2: என்ன போட்டு
0: இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
3: என்னமா கீழே சத்தம்
0: பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீச வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா?
3: மறுபடியும் அங்க என்னமா
0: பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா?
4: மெதுவா பேசுங்க.
0: என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க?
4: அப்படி பேசுங்க.
0: கும்மிருவே கும்மி அம்புட்டு மேல சொல்லி இப்படி. ஆமா,
5: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
0: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
5: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல?
6: இங்கே சப்பாவும் சூரிய சப்பாவும்.
0: பிள்ளைப்பட்டிருக்கலாம் பிள்ளை.
5: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
0: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல
5: முடிய முடிய.
0: சொல்லம் தாயி.
3: என்னமா கேளு,
0: யாயா உயிரை வாங்குற? நல்லாதான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க?

0: நறுக்கிசை.
1: என்ன மச்சான் இது, குறிஞ்சு ஊஞ்சன்னு சொல்லிட்டு போறாங்க.
2: எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு.
1: அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது.
2: வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
1: மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது மச்சான்.
2: நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எதிரிக்க மாட்டேன்.
1: போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான்.
2: யாரு கிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி
3: என்னையா,
2: சப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது?
3: கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மாதிரி எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
2: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
3: நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா,
2: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா?
3: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
2: பாகா என்னது, எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டேய் முனுசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
3: வச்சுட்ட.
2: நீ சப்பான் பாசகத்துக்கு நான் உதவாங்கணுமா?
3: ஒண்ணு
2: எங்கடா வச்சுக்கிறது போட.

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில்

0: என்ன செய்ய வேலை
1: செய்யறேன்.
0: என்னப்பா நீ பேசுற நேரத்துல என்ன?
1: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்.
0: சினிமாவுக்கு இப்போ போப்பா?
1: ஆட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு.
0: ஆமா, நம்ம பிரபு படம்.
1: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா?
2: அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும்
1: என்ன
0: யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
1: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது
3: விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க?
2: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
3: டிக்கெட்டா?
0: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
2: ஐயோ மாமா, பின்னல எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
3: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
2: நீங்க திட்டி வைங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க.
0: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க.
2: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்.
3: கெட் லாஸ்ட்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
0: கிருஷ்ண.
1: என் பேர் முத்துராஜலட்சுமி. உள்ள போங்க, உள்ள போங்க, தருவாங்க.
2: வருக.
4: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
0: கேட்டியா, இப்படி மாட்டி விட்டிய.
1: வெளியே ஓடி போயிடலாம், கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப பண்றது, ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செய்தி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
0: ஐயோ,
1: ஆவலாய் போச்சு, விடு. துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செய்தி வாங்கி
0: நான் வர மாட்டேன்.
1: நல்ல நேரம் பார்த்து
2: கத்தியை
0: காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம்
2: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ.
0: அண்ணா, உங்களுக்கு கூப்பிடுறாங்க.
2: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அதை நீங்களே வச்சுக்கோங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா வாங்கி இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
3: ஷட் அப்.
5: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம்.
3: இதை வாங்கிங்க.
2: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். கூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
1: எனக்கு மோதலாம் அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: நீ எங்க நிக்கிற?
0: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு.
2: எதிர்த்து மகளிர் சங்கம் ஊர்வலம் நடத்திட்டு
0: பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம், நான் இன்டர்வியூ போனோம், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட் எல்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: இபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோண்டறாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
3: புரிஞ்சுக்கிட்டாங்களோ.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போடாவது வைங்க.
3: லெப்டா ரைட்டா,
0: நேரா போ, டைம் இருக்கு, பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரே.
1: நிறுத்தியா இந்த வழியா போக கூடாது, சுத்தி போங்க.
0: ஏன் சுத்தி போகணும் சார்?
1: நடைபாதை வியாபாரிகளாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: எதுக்கு நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க சார்?
1: நடைபாதையில கடை போட்டிருந்தாங்க, கார்பரேஷன் அதை காலி பண்ணிடுச்சு, அதனால போராட்டம் நடக்கு.
0: சார், நான் தெரியாம தான் கேக்குறேன், நடைபாதைங்கறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக தானே சார்?
1: நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் இன்டி நடக்கும்.
0: போறேன் சார்.
1: போயா
3: லெப்டா ரைட்டா?
0: ரைட் போ,
3: லெப்ட் இன்டர் ரைட்ல கே காட்ற.
0: எனக்கு டென்ஷன் ரை, இப்படி போடா.
1: டேக் டைரக்ஷன், டேக் டைரக்ஷன். இந்த பக்கம் வழி கிடையாது.
0: என்னடா சிவில் நிறுத்துது இங்க? என்ன சார் நடக்குது?
1: என்ன நடக்குது யாருக்கே தெரியும்? டெய்லி எனக்கு சொல்லி சொல்லி பழக ஆச்சியா? போனா போயா
0: சார்? இது கொஞ்சம் ஓவரா இருக்குது. அஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஐ வாண்ட் டு நோ தி ஃபேக்ட்.
3: சார், இவன் ரொம்ப பேசுறான், பாம்பு இருக்கான்னு செக் பண்ணலாமா?
1: டேய், நீ தீவிரவாதி தானே?
0: இல்ல சார், நான் தேர்றவாதி.
1: அப்படின்னா
0: வேலை தேடிட்டு இருக்க சார்.
3: எங்க தானே போகணும் நீ?
0: நுங்க பாக்கெட்ல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் போகணும்டா.
3: இத முதலே சொல்ல கூடாதா? ஒரு மெக்கானிக் தெரியாத வழியா? இப்ப ஏன் ரூட்ல நீ வா, கண்ணை மூடி உட்காரு, போட்டு போய் விடுற.
0: மூடிக்கிட்டா.
2: டேக் டைவர்ஷன்.
3: டேக் டைவர்ஷன்.
0: என்ன ஸ்பீடு,
3: எவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்த பத்தியா?
0: ரொம்ப தேங்க்ஸ் திருமலை.
3: அட்ரஸ் கேட்டுக்க.
0: ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனும்?
4: வீரு எவரு? நாக்கு தெள்ளுதே.
0: நாக்கு தள்ளுதா?
3: டேய் தெளுகுடா.
0: ஓ தெளுகா, ஐ அம் சாரி சார், நான் வேற யார்ட்ட கேட்கிறேன்.
4: ஒக்க நிமிஷம் பாபு.
0: பாபா,
4: நேனு இப்படியே தரிசனம் சேசி வஸ்துனானு.
0: தரிசனமா?
4: ஏழு குண்டல வாடு.
0: ஏழு குண்டலமா?
4: இதுக்கோ மகா பிரசாதம், லட்டு
0: லட்டா.
4: வீரு
0: சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்.
4: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
5: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க.
5: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அங்குடன் வரவேற்கிறதா?
3: ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு
0: வந்துடுறேன். திருவான்மியூர்ல கிளம்புற என்ன, டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சே.

0: கையில காப்பு காதல கிடக்கை எப்படியா உள்ள கூட்டு போறது, பெரிய தொல்லையா போச்சையா?
1: எல்லாத்தையும் கழட்டி குடுத்துடுங்க.
2: பேசாமடி, இவ மார்வாடி இடையில அடகு வச்சிருவான்.
1: அப்படின்னா வேண்டாம்.
2: ஓ சப்பான சுத்தி காட்டு.
0: இப்படி ஒரு கோட்டு, ஒரு செருப்பு, தோட ஒரு டை, இத்தோடவனை கூட்டு நான் இங்க அலைஞ்சேன், என் மான மரியாதை எல்லாம் போயிரும். ஆள ஒரு சாமி,
2: இதோட அஞ்சாவது தடவை எடுத்துட்டேன், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத,
0: நான் சொல்றதை கேளியா? இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன், இங்க வந்துரு. போவோம் போவோம், நான் ஜப்பான கூட்டு போறேன்.
2: அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்துச்சேடா?
0: உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு, இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம்.
2: பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு.
1: சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது.
3: ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டு இருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா,
2: முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா. அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க. அக்கா அக்கா ஐயா தம்பி தம்பி, ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பொண்டாட்டி
3: என் பொஞ்சாதிய பாத்து புட்ட இந்த சப்பான ஊருக்குள்ள

இவள் மயக்கத்தில் கொஞ்சம் மிதக்கட்டும் என்றே முத்திரையில்

0: மச்சா, என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சல் ஐட்டான்
2: வேலைக்கு I repeat the same question.
0: Sir, already working here. Interview why, sir?
2: No problem. Take your own time. Just for fun.
0: Oh, okay, sir, okay.
2: Tippu Sultan செத்தது எந்த வாரல? Tippu Sultan செத்தது எந்த வாரல?
0: Sir, Tippu பாடகர் சார். சுல்தான் தான் யாரு?
2: Take your own time. தெரியாது.
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பட்டில் சார், மேட்ச் பாக்ஸ்ல
2: இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: தேங்க் யூ
2: சார். வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? வண்டர்ஃபுல். ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
0: சார்?
2: ராக்கெட் ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்?
0: ராக்கெட் விட்டது இல்ல சார். சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமான் வச்சிரும் சார். அது மட்டும் நான் விட்டது இல்ல.
3: இதெல்லாம் பண்ணுவேன்
0: சொல்ற சேஃப்டியே கிடையாது.
3: ஆமா, நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
2: கெட் அவுட்
0: சார்.
2: கெட் அவுட்
0: சார்.
2: போடா.
0: சரிடா.
2: நீ
0: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
2: போடா சோப்பு வாயா.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: நடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைபு தானே
1: ரைட்டு.

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கு அங்க கூட்டி வந்தீங்க,
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு பத்து பிசாவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பா நினைக்க
2: அடா. அவன நல்லா அடா, முதல்ல அவன ஆளைய அவனையும் பாரு, மந்திரம் பேச்ச வேண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சு கல்ல போறா, கீழே வரண்டா, நீ கீழே வரண்டா, எடுத்துட்டியா? மேல முருகு,
0: நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா?
3: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
3: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
3: மியூசிக்னா?
0: என்ன மியூசிக்னா? இசை.
3: இசைனா?
0: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
3: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
0: என்ன சார், இது கூட தெரியாது? ஹார்மோனிய பொட்டுக்குல இருந்து வருது. ஏன்டா தெரிக்கிறீங்க?
3: இசை இயற்கையில இருந்து வருது.
0: எப்படி எப்படி எப்படி?
3: சரி, இறைவன் எங்க இருக்கான்?
0: இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்.
3: அதே மாதிரி தான் இசையும். குத்துற கல் இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
3: புரியலையா தம்பி?
0: என்ன சார் கொட்டுறீங்க?
3: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
3: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா, இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
4: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
3: கண்டினியூ பண்ணுங்க.
0: இந்த
3: சரி, இது
0: என்ன?
3: இது விரல்டா. மூணு எப்படி இருக்கும்?
0: மூணு என்னடா குழப்பா?
3: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க.
0: தண்ணிக்குறீங்களா?
3: காலையில ஒட்டடை புடுங்கினியா?
0: ஒட்டறையா?
3: புடுங்கலையா?
0: என்னடா அதான், அது மீசங்க.
3: கம்பளி பூச்சிடா.
0: கம்பளி?
3: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
3: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: அது ஓடி இருந்துங்க.
3: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, பேடா எந்திரச்சா? ஏன்டா எந்திரச்சா? உட்காரா, உட்காரா. 35,000 அடிக்கு மேல ஃளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா?
0: ஃளைட்டா?
3: ஸ்லிப்பான செதறிடுவ.
0: ஒரு குரு பாத்தாயா அலைறாங்க, அது ஏகிட்டே வர்றாங்களே.
3: காஞ்சிபுட்டியில பிளேன் இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல ஏடா பண்ணிட்டு இருக்கேன். பாம்பைக்கு வந்தியா? தீவிரவாதம் நீயே.

0: கிழக்கு கிழக்கு எங்கை வெளியே பருது பருது பருது.
1: டே பாடி கத்துக்கலாம், யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு விரித்தனமா கத்திட்டு வரீங்க பத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்படுத்த அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவியில யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு
2: இருக்கு?
3: அவன் அம்மாவை விடு விடு. என்னடா அவசியம்?
2: யாரு இவங்கள?
3: என்னோட பாடிக்கு
2: ஆசிரமத்துல குடுக்கற சம்பளம் உனக்கே பத்தாத. இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி சம்பளம் கொடுப்ப?
3: மாசம் 5000 3000 அவங்களுக்கு, 2000 எனக்கு.
2: மேப்படிக்கு
3: மேப்படி செலவுக்கு ஆசிரமத்திலே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா பாடிக்கா கிளீனிங்?
4: உனக்கு முன்னால வேலைக்கு வந்தா நானு என்ன முந்தி போக பாக்குறியா? அண்ணன் எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்க முதல் ஆள் நானு. நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா?
3: நீ ஆவது கையை தான் இருப்பேன், ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன்.
1: இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே எங்கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதான் அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடியம் பொறுத்திருக்கா.
4: உன்னை விட வித்த தெரிஞ்சுடா. நானே வித்தே மூட்டை கட்டி குப்பையில போடுறான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா.
3: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால சூதர போட்டுருக்க, இப்படி செருப்பால் அடிப்பேன்?
4: ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்ப கேட்டு வாங்கி அடிப்பேன்டா.
3: என்கிட்ட கேட்காம செருப்ப குடுத்துருவானே? அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையும் அடிப்பேன்டா.
4: எனக்கு மட்டும்
3: என்ன அடிக்கிறது செருப்ப
4: குடுக்கலாம்.
5: தில கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
6: உன்னை
5: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

0: என்னென்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: முறப்பொண்ணு தானே,
2: இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போவும், போங்க.
3: ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படிக்கல எடுத்து உள்ள வை.
2: ஆத்தி குருகுருன்னு பார்த்தா தப்பாவல போச்சு.
3: ஏய், உன்னதா
2: டேய், பொட்டி படிக்கிறது உள்ள வைப்பீங்களாடா? என்ன அது?
4: என்ன
2: அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன்.
4: சும்மா
2: சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறப்பொண்ணு.
4: ஓஹோ,
2: என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக் அங்க, லிப் இங்கயா? இந்த பாரு, எந்த விதமான அலுவல் சொண்டு இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச வெறிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதுலாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
4: ஓகே
2: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு.
4: ஓகே.
2: என்ன அதுக்குள்ள காணா?
4: என்ன தேடுற? என்ன தேடுற?
2: அம்மாடி,
4: ஏய், என்ன சத்தம்?
2: ஓபன் ஆயிருச்சு.
4: சரி போ.

அழுக செய்தை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது.

0: இது என்ன கொரட்டையா? இது பைக்க உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட் எல்லாம் கேக்குது. அம்மா தங்க லட்சம் பிச்சம் என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற? ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, அதாவது புருஷங்கார வெளியே போயிட்டு வந்தோடனே புருஷ கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது?
1: ஆமா, நீங்க சொன்னதுல நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹாரா? எங்க இருக்குது?
0: அங்க பேஞ்சுகிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது, அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது.
1: குடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: முரட்டு தனமா இருக்குங்கிற.
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன செய்யணுங்க?
0: சொல்றேன், என்ன செய்யணும்னு கேட்டீங்கள? பிந்து உங்கி முன்னெழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா, புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால எழுந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எழுந்திருக்க முடியும்?
0: நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமே நீ எழுந்திருக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: கஷ்டமா?
1: நீங்க பேயாலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கீங்கறத எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய? உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காபி போட்டு குடிச்சிட்டு தமிழர் எல்லாம் உனக்கும் காபி எடுத்துட்டு அம்மா உளரவளரா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது.
1: ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம்.
0: செய்துக்குவோமே.
1: முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க.
0: சரி,
1: என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காட்டிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி
0: இது? அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க பாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதர் இருக்கிறானே, ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடடாடா, இவங்கண்டவா தம்பதிகள், என்ன அடக்கம் கொடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
1: எங்க அண்ணன் தம்பி கூட தான் நான் குடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க.
0: அவன்ங்கிறது நாய கூப்பிடுறான், நீ குடுத்தன பண்றது எங்க பாத்தான், ரெண்டு வருஷம் கழிச்சு வர சொல்லிருக்கேன், நாலு அளவுல சரியா போகணும்னு வச்சிருக்கேன், இப்ப சமையல் ஆயிடுச்சோ.
1: ஆயிரத்தி மிளகாதான் அரைக்கணும்.
0: நான் வந்து அரைச்சு தரேன்.
1: ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான்.
0: துவையலா?

0: கண்ணு சுத்தமா தெரியலையே. நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க? நர்ஸ் ஸ்கேன்க்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா? நீ தான் ஐவிட்னஸ்.
0: என்னது ஐவிட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐவிட்னஸ் ஆக முடியும்?
2: ஏங்க நீ அழுற?
0: அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணீர கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா.
3: ஐயோ, பாத்ரூம் கழுவ வச்சிருந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசிடா? தண்ணி நினைச்சு தானா ஊத்துறே? கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சு நினைச்சுறேன். கண்டினியூ ஆகுதே சிவகாமி.

0: இந்த பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இருக்கு கட்டுப்பம்பு கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி,
3: நான் கூப்பிட்டீங்களாண்ணா?
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாது முடிவில் பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கீங்க.
3: என்னண்ணா அது, நீங்க சொல்லி நான் என்னன்னா கேட்காம போயிட்டேன். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க?
2: என்னது பண்றேன் மலிமுடி, ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன கேட்கிறேன் நீ? என்னது என்னது
3: என்னண்ணா இது கூட தெரியாது? செட்டிங்கண்ணா, செட்டி செட்டி
2: தெரியாதா? தெரியாம கேக்குறேன். ஒரு மனுஷன் வெளியே இருக்கீங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த சொல்றவங்க எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்குமா இல்லையாடா? மறுபடியும் என்ன சுத்த?
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ எட்டுக்கிட்டு வர வருதா?
2: யாரு நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துனேன்.
3: அப்ப நீ தான் நரி?
2: அப்ப
3: என் மூஞ்சேவா எங்க வாங்கினு கேட்டேன்.
2: மறுபடியும்
3: தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம்.
2: எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு இங்க பாருங்க, நீங்க இழுக்கிற போக முதற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ,
4: ஏண்டி பம்பாய்
5: போமண்ணா,
4: உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி,
5: சத்த சும்மா இருக்கேலா.

0: அஞ்சு பவுன் குறையறது அதை தொடரடா.
1: சொல்லுங்கண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டிதான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுறேன், காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு அவன் வயிற்றுல கொடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா, உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?
2: நீதா

0: என்ன அபராதம் தெரியும்?
1: சொல்லு,
0: 10,000
1: எண்.
0: உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும்.
1: வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க.

தின்ற ஜோதி இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது தலையணை நூறு கிழியுது. நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம் நான் இருந்திட தனிதபம் அவதனி.

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற?
1: அண்ணே, நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது? வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க.
0: எதனா சொல்லவனாங்கிற?
1: எதையுமே சொல்லிடாதீங்க. ரகசியமா வச்சுக்கோங்க.
0: ரகசியமா வைக்க முடியும்.
1: சொல்லிடாதீங்க. சொல்லிடாதீங்க.
0: என்ன சொல்லாம
1: போறேன். சொல்லிடாதீங்க.
0: எதை சொல்லவனான் போறா?
1: நீ
0: பாவிகளா, ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் சோதனை வரும்? எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு.
2: இங்கிட்டு வாங்கடா.
0: இப்ப யாரு? மறுபடியும் போலீஸ்.
2: இப்ப தள்ளிக்குள்ள வெளியே வந்து என்ன சொன்னா? என்ன சொன்னா?
0: அப்ப சொல்றத தாச்சார் இப்ப சொல்லிட்டு போறாரு.
2: இவன் சரிவிடா ஸ்டேஷன் நொறுக்கு நொறுக்கு நொறுக்கும்.
0: அதான் சார் கரெக்ட்.
2: என்ன கரெக்ட்?
0: இல்ல சார், இந்த தண்ணிக்குள்ளதான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்குதான் சார் அவனை பிடிக்க முடியும். அதனால இந்த ஸ்டேஷன்ல வச்சு புலந்து எடுங்க.
2: கொஞ்சம் புலங்க வேண்டாம்.
0: முடிவெடுங்க. என்ன விளையாட்டு!

0: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: ஏதாவது புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்ன பத்தி எழுதின கதை.
0: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் ஃபைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
0: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் லெவல்ல. இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ளெல்லாம் இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானது அல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆட சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அநாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராடு எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு

0: ஓடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. தீக்கடை புறைக்கு கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம். ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம். ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கள் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன், ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூக்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா, இல்லை அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூடநம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கைவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
1: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்த விலை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
0: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
1: ஆமா.
0: உங்க பேரு?
1: கூ ரங்கசாமி.
0: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
1: ஆமா. அதை
0: இன்னுமே தூக்கிருங்க.
1: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
0: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படிதானே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
1: அத
0: பத்தியா, ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு. அத ராசிக்கு ஒத்துவராத கல்லு. கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி
1: நீதான். இப்ப பாரு கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவற, இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

மொழி காலி மொயச்சு காலி மொயச்சு கிளி கிளி கிளி பரிசானே நாட்டு கிளி காலி மொழி காலி மொயச்சு.

0: பாரதி பாரதி பாரதி நில்லுப்பா, எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல, வேமா ஒரியா அதான் கேட்டேன்.
1: அந்த பீடியை கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏன்
1: இல்ல, கத்திரி ஏன் கேட்டேன். ஒண்ணு
0: எப்பா தெரியாமாப்பா, உன் கைய காலான நினைச்சுக்கிற விட்டுப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சுக்கிறப்பா விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா காலை நீ என்னவா நினைப்ப?
0: எது
1: என்னடா
0: இல்ல, ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற சொல்ற,
1: தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது, எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரம் வர சொல்லிக்காரு. வேமா போ.
1: ஆமாமா மறந்தே போயிட்டப்பா,
0: வாயாலே சொல்லுக்கிட்டுக்கிறானே.
2: அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது? அப்புறம் நம்ம கேட்டானே எங்க எந்த வளர்க்கானே? அப்புறம் நம்ம கேட்டானே அவன் கேட்டாலும் கூட அவன் கேட்க மாட்டான்.

0: அப்பு சென்னைக்கு போனதும் வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா? உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராதுன்னு சொல்லு. ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா அது, ஓவரா இருக்கிறான். பாரியா 600 சொன்னியா, கூட போட்டு 650 தரேன், வா போவான்.

0: 700?
1: என்ன?
0: சரி போவோம்.
1: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 ரூபா கொடுத்தா ஏத்து வரோம். எல்லாம் நேரம்
0: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
1: வேமா ஸ்டார்ட் பண்ணியா? போவோம்.
0: இங்கதானே இருந்த
1: அப்படித்தான் கிடக்கு.
0: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
1: நல்லா பொதுவா சொன்ன.
0: தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
1: எம்ஜிஆர் மாதிரி?
0: ஆமா.
1: கலரா?
0: ஆமா.
1: நானு?
0: ஆமா.
1: யோ, பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
0: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
1: யோ, பங்குனி வெளி பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
0: அது தெரியுது. நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
1: நல்லா நடந்துச்சு நேத்து.
0: தம்பி,
1: கூட்டம்
0: கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
1: எங்க கிளம்புறாங்க?
0: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
1: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
0: லாரியா?
2: அம்மா, வரு வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதானா அர்த்தம்? என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ,
0: தம்பி
1: இருக்கியா?
0: லாரி போயிடுச்சா? போவோமா?
1: ஏன்னா ஒரு மனுஷன் சாவடிக்க பார்த்தோம்னு மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீ? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சு அடுப்புல வச்சு போடு ராஸ்கர்.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி

முடிச்சிடலாமா?

0: நேற்று மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரின்னா நல்லா செய்யுது. என்ன
1: சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
0: வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு போதுமான மாவை போடணும். தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும்?
1: அதுதாங்க எனக்கு தெரியும்.
0: தெரியாது இல்ல. பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அது நிறைய தண்ணியை ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க?
0: என்னமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
2: சார், சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்.
0: நான் பூரிய பத்தியா
2: இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க.
0: ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா? கேட்டு வரேன்.

மனம் கலங்காதே மதி மயங்காதே, கலங்காதே மதி மயங்காதே. என்னதான்

0: பிச்சமணி
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்குதான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஐ வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஐ வேணு.
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
1: அந்தாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
3: பிச்சுமணி,
1: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வா.
2: அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
4: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
1: பண்ணுவ? பெரிய வேலை.
4: என்ன
1: கோயில மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது. இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ யாய் வேணு.
4: அது விடுங்கடா, ஊக்கி போட்டு போறான் பொறுக்கிண்டு.
1: ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாரு www.pichu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எல்லா பட்டிய எல்லா எடு எடு எடு அக்கிரகாரத்தை லாக் பண்ணு. I am going to Chennai.

0: கனவு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேலன்ஸே சொல்லிட்டேன், இல்லைனா தலையே வெடிச்சிரும்.
1: ஆமா ஆமா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை சொன்னா தலை வடிக்காம வேற என்னடி செய்யும்?
0: என்ன நீ பூப்பதி என்னமோ ரீல் விடுற மாதிரி பேசிட்டு இருக்க.
1: அதுல என்னடி சந்தேகம்? இவர் ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம் ஓட ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா, அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, உங்க அப்பாவை பார்த்து இவர் அழுவாரா, இவங்களை பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆபீஸே அழுதுச்சா?
2: ஏன் சிரிக்கிறது நிறுத்திட்டீங்க? சிரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க, வலிக்க வலிக்க சிரிங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும்னு கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்புல நான் ஏன் வீக்கானேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளவு பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம், கிச்சன் எப்படி இருக்குன்னு அதை பாத்துருக்கீங்களா? நாங்களாம் அப்படி இல்லை. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன், தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்கொழம்பு வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் கழுவி வச்சு சமைக்கட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கரையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சி வாங்க வேணும், அவ்வளவுதானேங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சரி போறேன்னா, நான் வேணா டெய்லி 1 hour உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியலன்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்லா மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
3: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க?
4: ஒண்ணு இல்லப்பா, உடனே கலெக்டர் ஆக உங்க அப்பா உடனே அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையே கருக்கிட்டாரு. கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு ஆளுக்கு கலெக்டர் ஆயிருது ஆயிருது ஆயிருது.
3: நான் கலெக்டர் ஆகிறனோ இல்லையோ நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா. கேன கிறுக்கா, போய் வேலையை பாரு. லூசு
4: லூசா, இவனுக்கு ஆட்டம் நடந்துக்கிட்டு இருந்தா லூசு போறா. சே, நம்ம வீக்கனஸ் வீணாவுல போச்சு.

0: வாங்கிக்கிட்டேன்
1: ஒரு பல்ல கிளம்பி என்ன
0: நடு ரோட்ல உட்காந்துருக்க அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு நல்ல நேரம் பத்தாயிரம் வந்திருக்க கடவுளா பார்த்தா உனக்கு அனுப்பி வச்சிருக்கான் இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு நீ தாப்பா என்ன காப்பாத்தணும் உன்னைய நீ தான் பெரிய தாளா வச்ச அது எங்க ஊர்லப்பா இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா நீ பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாறிப்பா ஆஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே நம்ம பவரை காட்டிட வேண்டிதான் ஹலோ அவனை ரிலீஸ் பண்ணுங்க
1: நீ யாரு
0: யாரா பகவதி தெரியுமா
1: தெரியும்
0: சின்ன பகவதி
1: தெரியாதா
0: தெரியாதா அவன் வெளியே வரமாட்டான் வந்தா போட்டு தள்ள அவன் போமாட்டான்
1: யார் அந்த நாதாரி
0: மரியாதையா பேசியா நான் தான் அந்த சின்ன பகவதி
1: இந்த
0: பயம் இருக்கட்டும்
1: போயிட்டு